0: ஆரம்பிக்கும். அரிஜி கதாடிவா அவமான பெண்சிக்கிருக்க வெற்றிகளும் கட்டி விதிக்கப்பட்ட இஸ்லாமிய சகரத்தில் இலாக்காடி விஜயான விஷயமும்
1: मनसुन बाहर से स्थानीय पर्यटक

0: சரி சம்பந்தம் சொல்லக்கூடாது குதிரை சம சம்பந்த சொல்லக்கூடாது
1: சர்க்காரக்கு
2: सामुदायिक सूचना नेटवर्क सीआईएन ने कैप्रोन तैयार पारे को साझा कवर

0: ஐயோ தப்பா கிளம்பி மற்றவர்கள் ஏறத்தான சுசாரத்திலே உணர்த்தியும் அவர்கள் தகா வைத்திருக்கும் சிகிச்சாலை நோக்கும் தகத்தால் சுரிய சுரி துவாடி
1: ஒரு பாட்டா திருசுடி வாழ்பாளர் யாத்திரா கொண்டு பாய்க்கு சாய்க்கலாம்.